0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: நான் எங்க நிக்கிற?
0: திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு.
2: வரதட்சணை எதிர்த்து மகளிர் சங்க ஊர்வலம் நடத்திட்டு இருக்கு.
0: பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம், நான் இன்டர்வியூ போனோம், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள புந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
2: ரைட்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
2: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
2: இபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோண்டறாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா புரிஞ்சிட்டாங்களோ.
1: ஓ, வளவளன்னு பேசிட்டு இருக்காங்க, போயா.
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போர்டாவது வைங்க.
1: லெஃப்டா ரைட்டா?
0: நேரா போ, டைம் இருக்கு, பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரே.
3: ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தியா?
0: நடைபாதைங்கறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காகத்தான சார்.
3: நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான் இன்டர் நடக்கும்.
0: போறேன் சார்.
3: போயா?
1: லெப்டா ரைட்டா?
0: ரைட் போ.
1: லெப்ட் ரைட்ல கேக்குற?
0: எனக்கு டென்ஷன் ரா, இப்படி போடா.
4: டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். இந்த பக்கம் வழி கிடையாது.
0: என்னடா சிவில் நிறுத்துது? இங்க என்ன சார் நடக்குது?
4: என்ன நடக்குது யாருக்கே தெரியும்? டெய்லி எனக்கு சொல்லி சொல்லி பழக ஆச்சியா? போனா போயேன் ஏன்
0: சார்? இது கொஞ்சம் ஓவரா இருக்குது. As a citizen of India, I want to know the fact.
1: சார், இவர் ரொம்ப பேசுறா, பாம்பு இருக்கான்னு செக் பண்ணலாமா?
4: ஏய், நீ தீவிரவாதி தானே?
0: இல்ல சார், நான் தேடறவாதி.
4: அப்படின்னா
0: வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சார்.
1: என்ன
0: ஸ்பீடு,
1: எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்த பத்தியா?
0: ரொம்ப தேங்க்ஸ். திருமலை,
1: அட்ரஸ் கேட்டுக்க.
0: ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்படி போனோம்?
5: வீர் எவரு? நாக்கு தெள்ளுதே.
0: நாக்கு தள்ளுதா?
1: ஏ, தெளுகுடா.
0: ஓ, தெளுகா. ஐ அம் சாரி சார், நான் வேற யார்ட்ட கேட்கிறேன்.
5: ஒக்க நிமிஷம் பாபு.
0: பாபா,
5: நேனு இப்படியே தரிசனம் சேசி வஸ்துனானு.
0: தரிசனமா?
5: ஏழு குண்டலா வாடு.
0: ஏழு குண்டலமா?
5: இதுக்கோ மகா பிரசாதம், லட்டு.
0: லட்டா?
5: வீரு
0: சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்.
5: கோவிந்தா கோவிந்தா.
0: என்னடா, இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு? மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா?
6: அக்கடை சூடு.
0: அக்கடையா? என்னடா, கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க.
6: கொஞ்சம் அப்பிலே சூடு.
0: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அங்குடன் வரவேற்கிறதா?
1: ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சிய பாத்துக்கிட்டு
0: வந்துடுறேன். திருவான்மியூர்ல கிளம்புற என்ன, டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொட்டுவது விட்டுகிறடா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேர் ஆயி போச்சே.

0: இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டிய
1: அங்கிள்? நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்ல கேள்விப்பட்ட.
2: என்னடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாயி போயிச்சு நினைச்சா?
1: அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு, போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க.
2: என்னடா பேசாம இருக்கிற, ஏதாவது பேசுடா.
1: உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. ஆமா, பவர் எங்க?
3: தோனி
1: கையெழுத்து போட்டு டி ஷர்ட் அடிச்சுக்கிற மாதிரி அலையில வைக்கிற டோப்பா கடிச்சுக்கிறானுங்க பாரு. ஏன் ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க?
2: வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான் கலாட்டம்
1: பண்ணிட்டு. பவர் பவர் சொன்னா கேளு. அடையாளம் தெரியாம உங்க வீட்டு நாயும் உங்க அண்ணன் கடிச்சு வச்சிரும். அந்த விக்க கொடுத்துரு.
2: அவன் தரமாட்டான்.
1: மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஓட்டிக்கோ.

0: எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமே அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துற என்ன நியாயம்?
1: ஏய், யாரை கேட்டு விக்க வச்சு இந்த டியூப் லைட்டை வாடகை
0: கேட்கணும்?
1: என்னது
0: ஒன்ன தாப்பா கேட்கணும்?
1: அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை
2: பிடிச்சிருக்க.
1: முதல்ல ஒழுங்கா உட்கார, கிழிஞ்சிர போது உட்கார்ந்துட்டு இருக்க.
3: மனுஷனா
0: தெரியல.
3: இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா?
0: வேலு, நடிச்சாம 2:30 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கா.
3: என்னப்பா
0: தலைக்கு மேல தாவி போயிருக்காங்க? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ?
4: ₹2 பணமும் பேசுறதுக்கு ஒரு மேடையும் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா?
0: என்ன
1: பேசிட்டு இருக்கீங்க?

0: நீ
1: நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு நான் அடிச்சு சொல்லுவேன்.
2: யார் இவனா?
1: ஆமா,
2: நீ சரியா வருவியா? சொல்லிட்டு
1: அது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
2: மூஞ்ச பார்த்தா சொல்லிட்டு இருக்கீங்க.
1: மூஞ்ச பார்த்து சொன்னா சரியா வந்துருவியா? தேவையில்லாத விஷயம் போடா.
2: எதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லாமே போச்சுறானே. நல்லா தரடா போய்க்கிருந்த நானு.
1: என்ன
2: பிடிக்கிற அண்ணா? அண்ணா
3: யாரு?
2: வாங்க தாச்சி.
3: என்ன ஐயனாரு திடீர்னு இந்த பக்கம்?
2: இல்ல, மெட்ராஸுக்கு புறப்பட்ட தாச்சி. போறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலாமன்னு அப்படியே வந்தேன்.
0: என்ன?
2: ஒண்ணு இல்லண்ணே, மெட்ராஸுக்கு புறப்பட்டேன்.
0: மெட்ராஸ்கா? போடாப்பா போடாப்பா, போய் நல்லபடியா புழங்க நம்ம வயலு.
2: போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணி போலான்னு வந்தேன்.
0: என்ன
2: அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு போட்டு
0: அடிச்சீங்கல்ல?
2: எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய செய்வேன்.
1: சொன்ன நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன?
2: கோவப்படாதீங்க. எதுக்கு தெரிஞ்சுட்டு சந்தோஷமா
1: இருப்பேன். அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்.
2: தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை
1: வெடிச்சிருப்பேன்.
3: சரிப்பட்டு வரமாட்டான்.
2: ஏண்டா
4: மாவனே, எங்கேயே ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற?
2: இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு
4: அடிச்சான்.
2: எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி, ஊருக்கு போறதுக்கு முன்னாள் இந்த கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறாப்பாட்டாலு.
4: ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி, என் பையன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா, என்னடா அது விஷயம்?
1: ஏ ஓனாண்டி, ஓ மையன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா.
4: இல்ல, என் மகன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா.
1: அறிவு கேட்ட ஓனாண்டி.
4: அதுக்கா
2: ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்க.
4: என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்.
1: பெத்த அப்பனே சொல்லிட்டான் டவுட் கிளியர் ஆயிடுச்சு, கிளம்பிடா.
2: யோ, எப்படியா டவுட் கிளியர் ஆகு? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகு. எதுக்கியா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்க தயவு பண்ணி. அப்பா அப்பா சொல்லுப்பா, எதுக்காப்பா?
4: அதெல்லாம் சொல்ல முடியாதுரா, சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது.
2: ஐயோ பெத்த அப்ப, நீயே சொல்லலாம், நெஞ்சு வெடிச்சிருப்பா. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்?
1: ஒப்பந்தம் தான் சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன ஆட்டிட்டு இருக்க? போடா.
2: யோ, கையெடுத்து குப்புறியா? தயவு பண்ணி சொல்லுங்க, என்னால முடியலையா சொல்லுங்கயா.
4: ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டு. அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்படும் முதல்ல போடா.
2: கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துமே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா.

பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான
1: வேலை. ஹலோ டாக்டர், கார் பிரேக் டவுன். நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணட்டுமா?
0: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் ஆன் இன்டர்வியூ. நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
0: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணட்டுமா?
0: நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க.
1: ஓகே.
0: சரியா, ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரெஸ்ஸுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா, ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரெஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
2: ஐயோ, இவர் மூஞ்சில சேத்த வாரி வச்சுட்டு எப்படி ஓடுறா பாரு.
0: என்ன பண்ணி வச்சிருக்க பாரு.
3: நீ
0: என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா, உன் சட்டையை கழட்டுறான்
3: சார். வேணா சார், வீணா பிரச்சனை வந்து
0: பிரச்சனை தான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் டிரெஸ் சேர வாரி அடிச்சேடா. இனி நான் எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால உன் சட்டையை கழட்டுறான்.
3: இந்தா புடிங்க சார்,
2: குடுறா. வீட்டுக்கு ஒருத்தர் இப்படி பிரேவா நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
0: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
3: ரூத்த சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது
0: கிளப்படா.
3: ஓகே,
4: நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் விட்டு பாத்ரூம் யார் தண்ணி வருதா?
2: சென்ட்ரல் ஜெயில தண்ணி வரும்.
3: ஐயோ
4: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்
2: சார், வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சென்ட்னு கரெக்டா சொன்னா
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலான கண்டுபிடிக்க முடியாதுனு நினைச்சியா
0: சார்? யூ ஆர் ராங் சார். ஐ அம் an innocent fellow from a royal family சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an interview சார். இது ஏ சப்ஜெக்ட் கிடையாது சார். இங்க பாருங்க சார், a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab into pi r square is equal to r2
4: சார். r2 நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட், அங்க வந்து பேசிக்க
0: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
0: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கு

0: பாபு, சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சா உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ, வரும் சொல்லு இல்ல வராதுன்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இழுக்கிறான். இது மாதிரியா 600 சொன்னா கூட 50 போட்டு 650 தரேன், வா போவோம்.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இது பாரு 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அறி மாதிரி இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா தான் ஏத்து வரோம். எல்லாம் நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாட் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே
0: இருந்தது கிளம்பும் போது சங்க சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்க சவுண்டு சபை கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ, கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன
1: தம்பி. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனிமூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது. நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?
2: அம்மா அம்மா, ஐயோ வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதானா அர்த்தம்?
0: என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
1: தம்பி,
0: இருக்கியா?
1: லாரி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷன் சாவளிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பறம் பிடிச்சு அடுப்புல வச்சு ராஸ்கர்.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி

0: அப்புறம் பெருமாளு நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுனால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில முடிச்சிருக்க.
1: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிடைஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேதாரமாயா? எவ்வளவு டேமேஜோ அவ்வளவு கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே.
1: கரையும் பேசலாமா?
0: ரொம்ப கேவலமா இருக்கா?
2: என்ன உங்க அப்பா மூட சொத்த நீ பாட்டு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா?
0: யாருக்கிட்ட என்ன பண்ணி?
2: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? என் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன்.
2: நீ படுற படிடா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்க போறாங்க ஐயா.
0: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து.
2: சொல்லு யார் சொத்து?
0: இது உங்கள் சொத்து.
2: என் சொத்தை நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போட.
0: அது சரிங்க, உங்க சொத்து. நான் படிச்சா என் சொத்து.
2: என்ன பெனாத்தி
0: பேசுறேன்?

ஏடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாட, ஒரு கிளை இல்லாமல் பசும் இலை இல்லாமல் வண்ண பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவின் சாரம் நெஞ்ச.

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலம் என சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

0: டேய் வீரவாகன மாட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும், இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க.
1: கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்கட.
0: பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பேன். உடைக்கலாம் பூட்ட.
1: வாங்க உடப்போம்.
0: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல?
2: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்?
0: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
2: பணம் வரும்போது தருவோம்.
0: எப்ப வரும்?
2: தரும்போது வரும்.
0: சரிபட மாட்டாங்க.
2: தாமதம். போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு
0: போனான்.
2: இது ரொம்ப தாமதம்.
0: இது எதுக்கு?
2: அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான்.
0: அப்ப கிட்னியே இல்லையா?
2: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர, நக்கிட்டு
0: போறீங்களா?
3: வணக்கங்க.
0: வாங்கின காசை தரலைங்கிறதுனாலதான் வெட்டோம்.
3: அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும்.
0: நாங்க பாக்காத கேசா?
3: அப்படி இல்லைங்கயா, அவசரப்படாதுங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க.
0: இவனுக்கு கேரண்டி குடுக்கறக்க நீ யாரு?
3: நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கங்க.
0: அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா?
4: அந்த பாலிசி வந்திருக்காத?
3: அந்த பாலிசி வரலங்க. நீங்க மாச தவணை கட்டுருங்க.
0: அப்படியா? இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டறியலாம்.
3: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. முதலாளி?
2: முதலாளியா?
0: என்னையா?
3: எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும்.
2: என்னது? கம்பெனியா? எனக்கு தெரியாத. நான் வச்சிருக்கிறது கம்பெனி. எவ்வளவு பொருளையை கிளப்பியிருக்கா ஐயா? என்கிட்ட இருக்கிறது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா. அதை வச்சு கும்போனத்தை பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா
3: முதலாளி,
2: போயா
3: முதலாளி,
2: போயா.

0: ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம் ராஜாச்சி, கதவை தரமா.
1: எங்க வந்தீங்க?
0: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ளவே பேசல வாசி.
1: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
0: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச போயிருந்தேன்.
1: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
0: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
1: ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது?
0: ஏன் நீ ட்ரீட் தர போறிய?
1: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான்.
0: ஏய் இந்தா செல்லம், அம்மு நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா கீழே போடலாத.
2: ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
0: நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
2: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருப்பிட்ட மாதிரி தான்டா இந்த தேசம்.

0: என்னடா சேருவீங்க?
1: ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க
1: மாட்டேன்ல. தப்பு பண்ண உடனே அடிப்பேன். உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
3: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
1: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடும். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும். உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு பாப்போம்.
4: என்ன செய்ய?

0: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்? பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை.
1: ஆமா, ரவிக்கு கொஞ்சம் ஜாயின்ட்ல அறிக்கை அறிக்கை.
0: அட நீ வேற ஃபாரின்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரவிக்கே போடுறது இல்ல.
1: ஐயா, சினிமா உள்ள என்ன?
0: டேய், இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாலை போட்டுருக்கு, துண்டெல்லாம் போட்டுருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
1: ஐயா, நீ சும்மா வரண்டிய சல்லி எடுக்கால.
0: வாட் கட்டு ஹெல்லி கட்டு அப்படினா
2: காளைய அடக்குறது. மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்களுக்கு தான் போட்டி. காளைய யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க.
0: ஆமா, அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க, அப்படிதானே?
3: அது எப்படி முடியும்? மாட்டை ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல.
0: அதான்டா வீரம். அப்படி அடரா பல்டி. ஆமா, இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது?
4: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடிச்சுட்டு தார்குச்சால் குத்து குத்து குத்துவோம்ல. போட்டினா சும்மா இல்ல தம்பி.
0: சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
2: நல்ல வேலை கேட்டா குடுத்துட வேண்டியதா?
0: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, உற்றுக்கடா அத.
5: இது காலமா நடந்து வர்றதானே, நிலத்தை உழுவுறது மாடு, அது அடக்கறதா வீரம்.
0: அந்த காலத்துல நிலத்தை மாடு உழுதுச்சுடா, அதை அடக்குனீங்க. இப்ப எல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை புல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனா அது வீரம்.
1: சும்மா கிண்டல் பேசாத, நீ போட்டியில கலந்துட்டு காலம் அடக்கு.
0: நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்
4: ஆயிடுச்சு. இவங்க என்ன பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம், வாங்கடா போலாம்.
0: போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கெல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
1: 70 mm என்ன பேராண்டி?
0: அது ஒரு பெரிய திரைப்பாட்டி.
1: எவ்வளவு வருஷம் இருக்கும்?
0: நீ தாத்தா வேட்டியா ஊத்து பாத்திருக்கியா?
1: என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற?
0: அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்த. நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு.
3: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம்.
0: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்களடா.
4: போகடா ஹாஸ்பிட்டலுக்கு.
0: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
4: போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு.
0: நீ மாட்டை தார் குச்சியில பின்னாடி குத்துனே இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
1: உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு?
0: பின்னாடியா குத்திருச்சு?
1: ஐயோ, முன்னாடி குத்துச்சு.

0: ஆவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனால
1: பூக்கட. குழந்தை ஏன் அழல்? ரஜினி முருகன் டீ குடு.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: வந்ததும் கொடியசைந்ததா,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்த

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு சாந்தா, பாடு.

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

அறுக்கும் மல்லிகை இது ஆள் துடிக்குது, ரெண்டு தோல் துடிக்குது, மன துடி

0: சொல்லுங்க. அங்கிள் அங்கிள் விக்கு அங்கிள் யானை கதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோரா கேட்பேன், யானை ரொம்ப தான் பிடிக்கும்.
1: பேபி பேபி ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா?
0: சொல்லுங்க.

एक अंकल यानक द जोड़े दा तू गमे दा जोरा के पे यान न रोंगा तबुड़ी।

0: என்னது?
1: தாலாட்டு.
0: எது? இதா தாலாட்டு?
1: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லைன்னா நீயே பாடு. என்ன?
0: சரி சரி பாடி தொலை.

0: எவ்வளவா?
1: ₹200.
0: எது? 200? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு ₹150 தான். நீ என்ன ₹200 கேக்குற? ₹50 தர வச்சுக்க.
1: மணி
0: பையனிய சொல்லு, உனக்கு கிடைக்கிற மரியாதையை பாருன்னு டாடி சொன்னது நெசந்தான் போல் இருக்கு. மாலைகள்லாம் தூக்கிட்டு வரானுங்க. ஐயோ எதுக்குங்க, சின்ன பையங்க வேண்டாங்க. சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க.
2: இது யாரியா நடுவாளையில நின்னு கூப்பிட்டு இருக்கறான்?
0: என்ன கண்டுக்காம போறானுங்க?
3: மாப்பிளைக்கு மாலையை போடுறான்.
0: மரியாதை நமக்கு இல்லையா?
4: வாங்க.
1: ஹலோ விஸ்வநாதன், போங்க
4: போங்க போங்க போங்க போங்க போங்க போங்க.
2: ஹலோ அங்கிள்.
4: வாங்கம்மா, போங்க போங்க போங்க. போங்க போங்க போயா. ஏய் என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்க வெட்டிட்டு இருக்க.
1: உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னையா?
4: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
0: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
4: நீங்க?
0: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
4: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா இங்க.
0: வயல்ல அறுப்புல நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
4: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். ஏய் இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டி போய் மேல தங்கவே.
1: நான் பாத்துக்கறேன். பேக் கொடுங்க சார்.
0: சார் விஸ்வநாதன் சாருக்கு எல்லாமே நீங்க தானே சார்?
1: எப்படி சார் உங்களை கரெக்டா சொல்றீங்க? எப்படி
0: அது பார்த்தாலே தெரியுது சார். சார் உங்க பேர் என்ன சார்?
1: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்க கெஸ்ட் போலாமா? சிரிச்சுக்கிறாரு. ஆமா கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க?
0: நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்டு.
1: தமிழ்ல சொல்லுங்களேன்.
0: இங்கிலீஷ் தெரியாதா?
1: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன், தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழா?
1: ஆமா
0: தமிழ்ல சொல்லணும்னா well, how to say in Tamil? Exactly, I don't know how to...
1: Tamil is not coming.
0: Vela illa adu vannu solalam.
1: Vela illen solradhukku ivala bandava? Appa vela kedachiruchuna ivala banda kaatuvani?
0: Adu kedaikira velaiye poruthu.
1: Niruthu. Pidi pakka. Unakku romba mela irukku, po. Pogiralla. Paara. Enna look?
0: Neenga dhaan paarunninga?
1: Maradi paara.
0: ஓய் அவன இந்த முஞ்ச பாக்க முடியாது.

0: Where's the check, y'all? Where's the check, y'all?
1: பிச்சு மணி, பிச்சு மணி, டே பிச்சு.
2: எதுக்கு இப்ப வாசல் நின்னு ஏலம் போடுற? பிச்சை மணி நொச்ச மணி நின்னுட்டு.
1: வேண்டுதல் மூஞ்சா பாரு. இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்காரு. இனிமே ஓ ரூம்லதான் தங்க போறாரு. அப்பா சொல்ல சொன்னா.
3: வணக்கங்க.
2: திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கு எழுத வந்திருக்க? பேசாம கோயில உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதி போலாம்ல. சாரி, நான் யாரை ரூம் மட்டும் சேர்த்துக்க முடியாது.
1: உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா?
2: அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் மட்டும் ஓகே.
1: என்னவோ பண்ணி தொட.
2: ஹலோ, வாங்க வாங்க வாங்க வாங்க. பங்களாதான், பங்களாதான். ஒரா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வேற.
3: கூப்பிட்டீங்களா?
2: இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன். கணக்கில் வந்திருக்கேன்.
3: ஆமாங்க.
2: மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாளே.
3: சொன்னாங்க சொன்னாங்க. சரி
2: இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்துல டிப்பன் சொல்லியிருப்பாளே.
3: சொன்னாங்க.
2: கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாள.
3: இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க?
2: என்கிட்டயும் சொன்னானுங்களே. ஆமா, இதெல்லாம் எங்க துவச்சது?
3: ஆத்துலதான்.
2: யார் ஆத்துல?
3: ஓடுற ஆத்துலதான்.
2: அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன்.
3: துவச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன்.
2: இங்க காய போட்டுக்கலாமே.
3: இத
2: நான் போட்டுக்கிறவா?
3: இல்ல, அங்க போட்டுருங்க. வேற கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க.
2: அவள சுத்தம்.
3: நான் கொஞ்சம் ஆச்சாரம்
2: பாத்து படாது படாது படாது. அம்மா, இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்குறீங்களே, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
3: இத கொஞ்சம் அங்க வச்சிருங்களா? என்ன சொன்னீங்க?
2: வச்சிட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன?
3: சரி சொல்லுங்க.
2: பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கிறது வேலைக்கு சந்தவே நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சந்த அன்னைக்கே பிகர மைண்டன் மனைவியான்னு ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ண வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது.
3: ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ண.
2: நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி? அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவே ஸ்லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா?
3: இல்ல, இது கவுளியா இருக்கு.
2: இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா மிஸ் பண்ணிட்டு வச்சுக்கங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நினைக்கிறேன். அம்மா, என்ன படிச்சிருக்கேன்?
3: எம்காம். எம்காம்
2: உங்களுக்கு

0: அக்கா சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு.
1: ஏண்டா நச்சரிச்சிட்டு இருக்க?
0: அசிக்குதுல்லக்கா.
1: இருடா மாமா வரட்டும்.
0: மாமா என்னைக்கு வருது? நான் என்னைக்கு? நீ சீக்கிரம் போடுத்த. முதல்ல
1: வந்துட்டாரு.
2: வந்துட்டாரா?
0: நீ சாப்பிட்ட மாதிரிதான்.
2: என்னது வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுது.
0: விட்டுட்டு
1: பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
0: மீன பிடிச்சது நானு. அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
2: போடு போடு போடு போடு.
3: அழிக்கிட்டு
2: போத.
0: சாப்பிடறேன்.
3: இன்னொரு பீஸ்மா
2: வேற தூக்குற. வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
0: ஆமா மகளே, காப்பு செஞ்சு போட போறான். சமையல் செஞ்ச கைய
2: இது.
0: இது பரமாரி காப்பு போற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைன் வாங்கி போடுங்க.
2: என்ன லட்சுமி சொல்ற?
1: ஆமாங்க, மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமகதான்.
2: இவ்வளவு
1: சரி
0: போங்க. எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போறேன்.
2: பெண்ணப்பா இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
0: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திஞ்சாம இங்க கொண்டாந்துக்கு நம்ம புத்தி செருப்பா அடிச்சிடும்.

0: பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கல்ல, பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பா. பழகுனாதான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அவகிட்ட 1 ஹவர் பேசியிருக்கான். அதை கேட்டு அப்படியே திருப்பதிக்கு நேராக ட்ரெயின் ஏறினவன் தான். இன்னும் திரும்பத தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. மொட்டை
1: ஏ
0: கூல்ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே. நீங்க பே பண்ணுங்க.
1: இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா?
0: பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம். அழகா இருக்குன்றதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க.
1: எனிவே ஐ அம் சிவா.
0: இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி.
1: என்ன சேல்ஸ் பண்றீங்க?
0: எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன். எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா ஒரு வேஸ்ட்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப திருத்தருவா அரைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணம் எல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்றதுக்குமே சரியா போயிருது. பசிக்கு வரும்போது பாக்கெட்ல 10 பைசா மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி.
1: என்ன திருட்டா?
0: என்ன அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்துல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம்.

0: மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ண என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட்டிலேஷன்
2: ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு.
0: கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ண சைட் அடிக்கிற.
3: முதல்ல
1: கைய விட்டு வாந்தி எடு, எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல.
2: மாப்பிள மாப்பிள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா. ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது.
3: எனக்கு ஒரு இடம்
2: எப்பா என்ன ஆளை விடுங்க.

0: இந்த புரோக்கர் பைய வரேன்னா ஆளே காணாமே. எப்பா ஒரு வாழைப்பழம் கொடு.
1: ஒண்ணு வேணுமா சீப்பா வேணுமா?
2: சீப்ப வச்சுட்டு அவர் என்ன தலையா சீவ போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா.
0: ஏய்யா நீ பேசுற நானும் பேசுறேன், அப்புறம் எங்க இருந்து பேச்சு வருது?
1: இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க.
2: திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும், அப்படியே இருக்கு.
0: ஏன்னா தோல் எங்கனே போடுறது?
2: பேங்க்ல போடு.
0: பேங்க்லயா?
2: கீழே போடுறா கேன.
0: அதே எடக்கு அதே மடக்கு.
2: சரி எடக்குனா என்ன மடக்குனா என்ன?
0: ஆஹா அதே சண்டாளம் தாயா. யோ ஒளிஞ்சிடலான்றது போது வெளியே வாயா.
3: யோ அம்மா
0: யோ என்ன ஆச்சு?
3: என்ன ஆச்சு? ஒரு வாழைப்பழத்தோட ஒழுங்கா போட தெரியல, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி
0: இருக்கு. அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆகுண்டா ஏன் அந்த ரூட்ல வர்றீங்க? ரொம்ப புண்படுத்துறாங்க.
1: புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்குனே இந்தாங்க.
0: ரொம்ப நன்றிப்பா.
2: துருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட்டை பிடிக்குது பாரு.
0: ஐயா.

0: உன்னோட பெரிய அளப்பிரியா போச்சுப்பா. ஆமா நீ எங்க இருக்க? உசுரோட இருக்கா இல்ல ஆவியா இருக்கா?
1: ஆவியா இல்ல, ஜூவியா இருக்க.
0: ஜூவியாவா?
1: ஜூவினா ஜூனியர் விகடன்டா முட்டாள்.
0: எங்க?
1: இங்க இங்க பாரு, ரைட்ல பாரு, லெப்ட்ல பாரு, மேல பாருடே.
0: ஆகா, இவளா நேர்ல வந்து படுத்துற வாடு பத்தாதுன்னு இப்ப பத்திரிக்கையில வர வர ஆரம்பிச்சிட்டானே.
2: அண்ணே, ஒரு ஜூனியர் உடன் கொடுங்க.
0: இவன் ஒருத்த விலை கொடுத்து வாங்கிட்டான், தொல்ல விட்டுச்சுப்பா.
1: ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, என்னை எவனும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போதைக்கு செல்கிறேன், விரைவில் செல் ரூபத்தில் வருகிறேன்.

0: ஏட்டையா
1: என்னடா
0: என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க?
1: நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்து குட்றதுக்காக நான் உன்னை உள்ள வச்சிருக்கேன்.
0: சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சுக்கீங்க, ஆனா மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துருங்க.
1: அத செலவு பண்ணிட்டேன்
2: ஏட்டையா, பிச்சைக்காரகிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க.
1: இருந்தா தரமாட்டானா, உண்மையில செலவு பண்ணிட்டேயா, தூண்டி விடாது. சரிடா, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க?
0: அவங்க எப்படி பண்ண உனக்குறியா? மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துறியா?
1: என்ன செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கட்டிட்டு இருக்க ராஸ்கன், ஒரு அதிகாரி கூட பாக்காம பேச்சு முடிய முடிச்சு பெக்கர்
0: ஏகாம்பரம்.
3: ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க?
1: அது
3: தூட்டி முடிஞ்சு நேரா வீட்டுக்கு போகாம மார்க்கெட்ல போய் மாமூல் வசூல் பண்ணி ஜலஜாவோட ஜெல்சா பண்ணிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இனிமே உங்க ரெண்டு பேருக்கு நைட் டியூட்டி தான் நான் போட போறேன்.
1: சார், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி சார், கலங்கவே மாட்டான் சார் இந்த ஏகாம்பரம். நைட் டியூட்டி தானே சார், போடுங்க சார். ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்.
3: அத நாங்க பாத்துக்கிறோம். ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டம் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு, போங்க.
0: இன்ஸ்பெக்டரையா
3: என்னடா
0: இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
3: போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா.
1: ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்துருந்தீங்களே.
3: ஆமா,
1: நல்லா இருந்துச்சா?
3: சூப்பரா இருந்துச்சு.
1: அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
3: ஏண்டா ராஸ்கர், போலீஸ்காரன் மேலயே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு முழுவ பிச்சு.
0: இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.
3: டியூட்டிக்கு போங்கயா.

0: டீயே குடுப்பா.
1: இல்ல ஒரு காபி.
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏய் பேப்பர் குடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன் மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன் துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாள கண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சா தான் சரிப்பட்டு வரும்.
1: என்ன ரூட்டு
0: அது? அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணும்.
1: டுபாக்கூரா? அது நீ அது டுபாகர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி டுபாகர் தெரியாதா?
0: ஐயா,
1: யோ, டுபாகோர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர்.
0: இது புழுகிறது.
1: தட் இஸ் ஓல்டு ஃபேஷன். டுபாகோர் டகாட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்ள
0: கரெக்ட் மாம்ச? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு?
1: என்ன மாப்பிள நீ பேசுற? அந்தாட்டா மானம் கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குற? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததை போட்டு நீ பேசுற பேச்சா இது? சாரி சார்.
0: அட அதுக்குல மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணுடா, அந்த காலேஜ்ல கேட்ட அப்படிங்கற பொட்டி கடல்ல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சிட்டு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளிய வரும்போது,
1: ஓ அடசக அடசக அடசக, see my மாப்ளை டேலண்ட் சூப்பர்.
0: ஏ மாமா, உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்சர்சைஸ் ஏதாவது பண்ணுமா?
1: காலையில 5:30 க்கு எழுந்திருச்சு திப்பு திப்புன்னு ஓடுவாள ஜாக்கிங். யா,
0: நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சு, நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
2: டாடி பாத்து வாங்க. டாடி எப்பவுமே வராதால, இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க?
3: அம்மா, டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதுதான் பார்த்தேன். என்ன காணுமே?
2: யாரை தேடுறீங்க?
3: டாக்டர் தாம்மா, கூடவே வந்து கரைக்கிறனாரு.
0: வணக்கம்.
3: பெரிய
1: சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சிட்டு வந்தீங்க?

0: Natalia.
1: முடிச்சிடலாமா?

0: இடம் வந்துருச்சு, இறங்குங்க.
1: டேய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா
0: சார்? இதா சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: புடிச்சது தான் சொன்னாரு.
1: இது ஏன்டா முதல்ல சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்ல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கனா. டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்.
1: அதுக்கு அருமையான வீடுடா இது.
2: இந்த வீடு ஜமீன்தார் இறந்து போயிட்டா.
1: ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
2: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்க எல்லாம் போக, நான் வெளியே இருக்கேன்.
2: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுழு கெடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்த ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன் கையில டீச்சர்ட்டியோட டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட.
3: யாருங்க?
1: பாலடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்கதான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்.
4: வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
3: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடையழகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன்.
0: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடுதான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
3: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
0: நாங்க சும்மா கேட்கலமா, பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு, எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
3: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
5: என்ன சார் இது, கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க?
1: இது கோமணமா? யார் மேனி?
5: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
5: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங் யூ.
5: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம்,
5: அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு
1: பண்ணுவீங்க? 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
5: அப்போ 60000 ஆச்சு. ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
5: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது ஏன் வீடு? முடிவெடுக்க வேண்டியது நானும் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZE டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
5: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம் சந்தோஷம்.
5: ஆனா இந்த ரேட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட் அவுட் வைக்கிறேன்.
5: இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன
1: கொடுப்பீங்க? இப்போதைக்கு கொடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட் அவுட் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. வாங்கி
5: டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி
1: அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுங்க.
5: இது எங்களுக்குள்ள 1000, ஆளுக்கு 500 எடுத்துக்கோ.
1: ஓ, அப்படியா? அப்படின்னா ஓகே மேடம். அப்ப நாங்க வர மேடம். நாளை காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஆனா 11 மணிக்கே எல்லா ஆர்டிஸ்டும் வந்துருவாங்க. அப்ப நான் வரட்டுமா?

சொன்னதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா, காசிருந்தா காசிருந்தா அதை அனுபவித்திடணும். செய்யட செய்யட செய்யட நீ ஜெல்சா செய்யட செய்ய.

நிலத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை

0: அம்மா நீ பாதாள கலியா பத்திர கலியா முண்டை கல்யாணம்னு எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாட்சி போயிட்டே இருப்பம்மா. என்ன மோம்மா, இந்த பைலட் இருந்து நீதான் என்னை காப்பாத்தணும்.
1: ஐயோ, ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா?
2: கார்
0: வண்டி வச்சிருக்கலாம். அரசே பொலப்பு வரன்னு சொன்னடா உன்கிட்ட.
2: பொலப்ப சொன்னியா? பொலப்பு ஓடுதுல, அப்ப காசு கொடு.
0: பொலப்பு ஓடலடா, பொலப்ப ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னே.
2: பொலப்ப தேடணும் முதல்ல சொல்ல வேண்டியதானே. வண்டி ஓடுது, கார் ஓடுது, பஸ் ஓடுதுன்னு மூஞ்சிய பாரு. லூசு பையல
0: யார் நாங்க?
2: சரி, ஊருக்கு போறேன், ஆத்தா கிட்ட என்ன சொல்ல?
0: ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொல்றா.
2: உங்க அம்மாவை நீ உண்மையிலேயே வண்டி வச்சுட்டு நினைச்சு?
0: அது நினைச்சா பரவாயில்லடா, நீ நினைச்ச வர்றா சாவி, அது போதுடா, போடா போடா.
2: சரி, சீக்கிரம் என் காசை கொடுக்க வழியே பாரு.
0: வண்டி ஓடுனு குத்து மதிப்பா கூட இந்த பதில சொல்ல முடியலையே. குத்து குத்து குத்துறானுங்களே.
3: என்ன தம்பி, ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விறகு பெற்ற போய் பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
3: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடை வாங்கிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
3: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
3: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாயா எதுக்கு தரணும்?
3: உங்க ரெண்டு பத்தி விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
3: ஆமா,
0: போடா மொட்டப்பழா.
3: ஏய், 100 ரூபாய் தரல,
0: குத்துல
3: தலை கோயிலுக்குள்ள போயிடும்.
0: என்னயா சொல்ற?
3: 100 ரூபாய் எடு.
0: இரியா இரியா, கையடியா கையடியா, இந்தயா இந்த போயா
3: போட்டேண்ணா.
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய்டா மெட்ராஸ்ல ஆத்தி.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்னதன் வந்தா

0: சார் ஆட்டோ வாங்க போறீங்க?
1: அதெல்லாம் இல்ல, 1 ஹவர் ஆட்டோ வருமா?
0: 24 ஹவர்ஸ் வரும். பாலி கிளினிக் மாதிரி எங்க போறோம்?
1: எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்தா போதும்.
0: இங்கேயே இருக்கணுமா? ஆனா நான் மீட்டர் போடுவேன் சார்.
1: போட்டுக்க. சரி, இந்த சைடு ஸ்கிரீன் எல்லாம் வேலை செய்யுமா?
0: எடுத்துட்டா ஃபுல்லா முடிக்கும்.
1: ஐயோ, அதான் எனக்கு வேணும்.
0: எது கேக்குறீங்க?
1: என் கூட ஒரு பேசஞ்சர் ஸ்டே பண்ணுவாங்க.
0: பேசஞ்சர் உள்ள ஸ்டே பண்ணுவாங்களா? யார் அந்த பேசஞ்சர்?
1: ஒரு நிமிஷம்,
0: அந்த பொண்ணு நீ என்னடா பண்ண போறீங்க உள்ள?
1: அது ஒண்ணு இல்ல, லாஜிக் எஜின் போனா போலீஸ் தொல்ல.
0: அதுக்கு
1: சரி, சொகுசு பங்களா போலான்னா இன்டர்நெட் மூலமா போலீஸ் புடிச்சிடறாங்க. அதான் சிபிஎன் பெஸ்டா இது உள்ள.
0: நீ லவ் பண்றதுக்கு ஆட்டோ என்ன லாட்ஜாரா? சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, பட் இது விட கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். போன் ஃபேன் எல்லாம் கூட இருக்கும், டபுள் பெட் எஃபெக்ட் கூட இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு ஓகே?
2: ஐயோ சூப்பர், அந்த இடத்த காட்டு.
0: காட்டுறேன்.
2: ஐ, பெட், ஸ்கிரீன், ஆ ஃபேன், ஓஹோ போன், அடடா மல்லிகைப்பூவு. ஆ சார், நீங்க சொன்ன எல்லா வசதியும் இருக்கு. இது என்ன வண்டி சார்?
0: எல்லாம் உனக்கு என்னடா கவலை?
1: எல்லாம் சரி, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும்.
0: ஏசி தானே?
1: அதோ பார்.
3: ஐயோ, சொகுசு பங்களாக்கு போலாம் சொன்னே கேட்டியாயா?
1: சீப்பா இருக்கும் நினைச்சேன், இங்க சீப்பா இருக்கும் நினைச்சேன்.
3: இப்ப ஜீப் லைட் வந்து விட்டுட்டியா?

0: வாவ்,
1: 500
2: 505.
1: ஆ 5.
0: ஆமா, எப்படி இவ்ளோ வெயிட்?
3: இதெல்லாம் நத்திங்க, முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் எ சன்னி டே.
0: சூப்பர், நிஜமாவே நீங்க தானா?
3: இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக். மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத், ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டியில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இன்னைக்கு என்ன சூப்?
2: யானைக்கால் சூப்.
3: என் 4 காலையும் போட்டு சூப்.
0: அப்ப அவங்க
3: அந்த பாடியா? அது ஏன் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போடுது.
4: ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தியா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா இது?
3: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா?
0: சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் 6 ஃபேஸ் கிட்டயே
3: கத்துக்கிறேன். இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா.
5: காயப்பட்டிருந்தாண்டா.

0: பாரதி பாரதி பாரதி இல்லப்பா, எங்கயோ அவசரமா போற போல் இருக்கு.
1: ஆமா ஏன்
0: இல்ல, வேமா ஒரே அதான் கேட்டேன்.
1: அந்த பீடியை கொடு, வலிக்குதா?
0: ஆமா ஏ
1: இல்ல கத்திரியேன்னு கேட்டேன்.
0: எப்பா தெரியும் பாப்பா, உன் கைய காலான நினைச்சுக்கிற விட்டுருப்பா.
1: என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சுக்கிறப்பா விட்டுருப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? என்னடா
0: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு சொல்ற
1: தொண்ணூத்தொன்பது எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. ஏப்பா உன்ன பெரியவர் சீக்கிரமா வர சொல்லுங்க.
1: ஆமா ஆமா மறந்தே போயிட்டா.
0: வாயாலே சொல்லுக்கிட்டுக்கானே.
2: அண்ணே அண்ணே உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலம் நினைச்சுனா அப்ப காலம் என்ன வேணாம். அப்புறம் என்னமா கேட்டானே? தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் என்னமா கேட்டானே? அது என்ன தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது? அப்புறம் என்னமா கேட்டானே? எங்க எந்த வேணும்? அப்புறம் என்னமா கேட்டானே? அவன் கேட்டவன் கூட அவன் கேட்க மாட்டான்.

0: சோடான்னு கொடுப்பான். என்ன கடையில யாரு இங்கானா? கடையை போட்டு எங்க போனாங்க?
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: யாரு?
1: சாரி ஃபார் தி டிசப்பாயிண்ட்.
0: யாத்தி
1: சார், சார், சார், சார், பயப்படாதீங்க சார். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்?
0: ஆமா, அங்க இருந்து எப்படி இங்க வந்த?
1: சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: எங்க கொஞ்சம் திரும்பு
1: சார், சட்ட கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்ன ரொம்ப தெளிவா இருக்கேன்னு நம்புங்க சார்.
0: சரி, ஆச்சு. அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது, மனுஷன் மூணு செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம்தான்.
1: இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா?
0: என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற?
1: நான் தான் சொன்னே நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார்.
0: எப்பா
1: நம்புங்க சார்.
0: டார்ச் புஷ், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா,
1: யுஎஸ்ஏ.
2: ஐயா, நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்கய்யா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா.
0: ஆமா, நீ யாரு?
2: நான் தாயா இந்த கடை ஓனர்.
0: இதையாட்டா முதலே சொல்லல?
2: அத எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஐயா. ஐயா, சீக்கிரம் அந்த அட்ரஸ சொல்லிவிடுங்கய்யா, போய் தொலையட்டும்.
1: சொல்லு,
0: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ.
1: அட்ரஸ சொல்ற?
0: அப்பா, அது அதே இடத்துலதான் இருக்கு ராஜா.
1: அது எனக்கு தெரியாதா?
0: தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டேதான் கேக்குறியா?
1: பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்கா அவனுக்கு? அமெரிக்கா ஒசாமா பின் லடன் ஒன்றரை மாசமா சண்டை போட்டு இருக்காங்க, யாராவது கண்டுக்கிறீங்களா? உலக புறம் வந்துடாது, அறிவு கெட்ட நாய.
0: அப்பா, ஐயா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற?
1: அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும், உடனே நான் அங்க போகணும். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு?
0: அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ் எல்லாம் போக முடியாதுப்பா.
1: அப்பவா வாடகை செய்யல எடுத்துட்டு போவோம், ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும்.
0: சைக்கிளுக்கு பெட்ரோலா?
1: ஏண்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிற? நீ
0: சிரிக்கிறடா கடவுளே.
1: அந்த அட்ரஸா தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க சொல்ல முடியுமா?
0: ஆஹா, செத்தாலும் நம்மள தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கே. நான் என்ன ஜீவ தெய்வமே, திரும்பி டாடா.

0: வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோக் காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
1: ஏய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
0: நியாயத்தை கேட்டா கலாட்டாவா?
1: என்னடா பெரிய நியாயம்?
0: பின்ன என்னங்க உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது?
1: இந்த கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, பத்து நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ.
0: ஐயா
1: ஏய், என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். புறப்படுங்க.
0: சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறான் இவன், சும்மா இல்லாமா ஏனே சண்டகோலி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசாம நிக்கணுமா? அதுக்கு இல்ல, இவரை விடுங்க, பேசாம வாங்க.

0: அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உரைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா.
2: பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: என்ன தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெக்ரீனா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யாருன்னு கேக்க, அந்த குடும்பத்தை கேள.
0: ஏன்டா துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க சொல்ல வந்தோம்னா, அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமாண்ணே.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
4: நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: ஆ தம்பி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரீனா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குறேன்.
1: இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறேன்.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
0: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது விவேகானந்தர் திருப்பா? ஆமா, விவேகானந்தர் அங்கே வந்தாரு.
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? அவரு கிடக்கட்டும், நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம் கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேக்கிறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
1: மேக்ரான் மேக்ரான் அங்க கக்கு சொல்ற வேலை
0: தானே
1: பார்த்தேன். கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கறியா?
0: ஆமா. ஓஹோ, ஐயா ஏன் ஜோ திருப்பிட்டு? ஐயா ஐயா, ராசா எங்க ஐயா, என் செல்ல, என் தங்கா. ஆமா, நான் துபாயில கக்குஸ்களோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க?
1: அப்ப உண்மையிலேயே நீ கக்குஸ்களோட கம்பெனி தான் வேலை பார்த்தியா?
0: அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா?
1: இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது.
0: அப்படின்னா
1: கிவ் அண்ட் டேக் பாலிசி.
0: என்ன இளவு பாலிசோ ஐயா? நான் இந்த ஊருக்காரையும் பொண்டாட்டியும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா.
1: என்ன?
0: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சாலப்பா
1: உனக்கு ஒட்டகத்தையா கழுவுன? இந்த நாத்தனாரு தள்ளியா
0: தள்ளுங்கிறேன்.
1: ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதான்னு இதை பார்த்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நுழையாயிடுச்சு.
0: அப்படியா? எப்பப்பா
1: முதல்ல நான் கேட்டது பதில் சொல்றாங்க.
0: இது துபாய் டிரெஸ்ப்பா.
1: துபாய் டிரஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போடுற?
0: இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல.
1: அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும்.
0: ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே.
1: அப்புறம் என்ன பண்ண போற?
0: வேற டிரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை.
1: வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்ச என்ன கேட்க போறீல?
0: ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா
1: பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை.
0: ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப
1: இனிமே துபாய் எங்க இருக்குன்னு
0: கேப்ப? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன்.
1: துபாய் எங்க இருக்கு?
0: துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கு.
1: அப்படிதான் சொல்லணும். போ.
0: அப்புறப்பா வீட்டுல எது சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
1: கக்கூஸ் கழுவணும்.

0: என்னன்னா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: உங்க முறை பொண்ணு தானே என்ன?
2: வண்டியில் வச்ச பொருள்லாம் பத்திரம் வரைக்கிறீங்கப்பா.
3: டேய், இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அவன் நேர எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண் அவிஞ்சு போகும், போங்க.
4: ஏய், என்ன வேடிக்கை பாக்குற?
3: என்ன பார்வேன் கேட்டேன்.
5: சும்மா
3: சும்மா கூட பாக்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முற பொண்ணு.
5: ஓஹோ,
3: என்ன ஓஹோ ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற? லுக் அங்க, லிப் இங்கயா? இந்த பாரு, எந்த விதமான அலௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்சம் மடக்கி காட்டுறது, நெஞ்ச விரிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதெல்லாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே
5: ஓகே
3: ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு.
5: ஓகே.
3: என்ன அதுக்குள்ள காணா?
5: என்ன தேடுற?
3: அம்மாடி,
5: என்ன சத்தம்?
3: ஓபன் ஆயிருச்சு.
5: சரி போ.

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமைச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாம், அத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன்.
2: சந்தேகப்படாதயா,
1: எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பார்க்க கூடாதா?
1: பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவனே எடுத்து சொல்றது.
0: ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போவில.
2: தொட்டை இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம்.

0: எடுக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: இந்த எழுத்தாளர் பைரவன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்கு மொழியிலே திட்டுற? என் மேல கோபமா?
0: ஆமா கோபம் தான்.
1: எனக்கு என்ன என்ன தப்பு செய்தேன்?
0: நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது.
1: ஓஹோ, அங்க வந்துட்டியா, அங்க வந்துட்டியா? ஓ, புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு.
0: எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாது எழுத்தாளரே.
1: மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாக்கிரகம் சமயத்துல கால வாரி விட்டுடுதே. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன், ஏன் போராத காலம்? என்ன மன்னிச்சுக்க?
0: இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறது அப்புறம் மன்னிப்புங்கிறது.
1: ஏமா, எல்லா ஆணையும் சொல்ற, என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேக்குறான்.
0: எதுக்காத விஷயத்த மறைக்கணும், மன்னிப்பு கேட்கணும்? அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன?
1: நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற, எங்க வர்ற?
0: ஒண்ணும் தெரியாத பப்பா, நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து
1: தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர்லயா?
0: ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க, இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அம்மா, இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க?
1: நீ இத சொன்னியா? நான் எதையோ நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த பாரு மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமே. என்னமா வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. சரிதான் போங்கயா, வர்றேன் போ அப்படின்னு மனம் இல்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானேன்னு சும்மா இருந்துட்டேன்.
0: எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க.
1: கூட வர்றியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழா சொல்லணுமா? ஊர்ல உள்ள ஆளும் அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றத கேளு. அடுத்த மாசம் எனக்கு பொன்னாட போட்ட போறாங்களாம். வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொன்னாட போட்ட சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா?
0: அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன்.
1: அடாடாடாடா, நான் சொல்றத கேளு. அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை நசுங்கி பிறக்கும். அம்மா இல்ல.

0: கனவு கேக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேலன்ஸே சொல்லிடேன், இல்ல தலையே வெடிச்சிரும்.
1: ஆமாமா, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை சொன்னா தலை வெடிக்காம வேற என்னடி செய்யும்?
0: என்ன நீ பூப்பத்தி என்னமோ ரீல் விடுற மாதிரி பேசிட்டு இருக்க.
1: அதுல என்னடி சந்தேகம்? இவரு ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம் ஸ்ட்ரைட்டா பேசுவாரா, அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பாவை பார்த்து இவரு அழுவாரா, இவங்களை பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆபீஸே அழுதுச்சா?
2: ஏன் சிரிக்கிறது நிறுத்திட்டீங்க? சிரிங்க, நல்லா அடிவயிர் குழுங்க குழுங்க வலிக்க வலிக்க சிரிங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும் கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்புல நான் ஏன் வீக் ஆனேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளவு பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம், கிச்சன் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? நாங்களும் அப்படி இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்கொழும்பு வச்சு அவசர அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு சமைக்க விட்டு விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்பு கரையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சவாய வேணும், அவ்வளவுதானுங்க? சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சிரிப்பு வரும்னா நான் வேணா டெய்லி 1 ஹவர் உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியலன்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்லா மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீ சிரி.
3: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க?
4: ஒண்ணு இல்லப்பா, உடைய கலெக்டர் ஆக விடாம உங்க அப்பா உடைய அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையை கருக்கிட்டாரு, அழுதுகிட்டு இருக்க. கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆயிருது ஆயிருது ஆயிருது.
3: நான் கலெக்டர் ஆகணும் இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா கேன கிறுக்கா, போய் வேலைய பாரு. லூஸ்
4: லூசா, இவனுக்கு ஆட்டம் நடந்துட்டு இருந்தா லூஸ் உண்டு போறா? சே, நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு.

தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்த தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட.

0: என்னடா திங்கிங்? ஓ நாயே, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த டீயே உத்து பாத்துட்டு இருக்கிறியே. இவர் பெரிய ஜேடி நாயுடு, சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு.
1: அதுலண்ணே, இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு
0: இருக்கேண்ணே. இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும்.
1: குடிச்சிட்டீங்களாண்ணே?
0: ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்துச்சு போ நாயே.
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஆமா.
1: அதுல ஒரு பள்ளி விழு நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏண்ண, பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களா? நோ ப்ராப்ளம்.

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: உள்ள இருக்கிற ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள
1: போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தினா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
1: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும்.
2: வெளியேறேன்
0: போய் அப்படி உட்கார்.
3: அடி உங்க சண்டே மண்டே டூ செவன் எஸ்டே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க
4: சொல்லுங்கல்ல. போய் உட்காருங்க. போய் வந்துச்சு கரவலைய கட்டல.
3: கரவலைய கிடைக்கிறீங்கறியா?
0: நான் சொல்றத கேட்டா சாயந்தரம் ஜீப்ல வீட்டுக்கு போவேன். இல்ல நான் மார்ச்சுரி வேன்ல தான் வீட்டுக்கு போவேன். நான் மோசமான மொள்ள மாதிரி.
3: மொள்ள மாதிரி சார், மொள்ள மாதிரி சார். அந்த நோட்புக் சரக்கம் கொடுத்தீங்கனா படக்கம் கையில போட்டு வடக்கம் கிளம்பிடுறேன்.
0: யாரா மொள்ள மாதிரி?
5: உங்க பேர் மொள்ள மாதிரி இல்லையா?
4: எங்க மாமா பேர் மொள்ள மாதிரி இல்ல.
3: அவங்க பேர் மொள்ள மாதிரி இல்லையாடா. வா வா வா வா. டேய் மாட்டே இருக்கடா. நாள் தட்டு தட்டிட்டு கழுத்து போட்டு போயிடலாம்.
6: ஏற்கனவே தட்டு நிறுத்தி கழுத்து போட வந்திருக்கோம்.
3: ஓகே.
0: மாத்துவியா இல்லையா? ஏற்கனவே நான் மண்டை சுடுக்காரன்.
3: மண்டை சுடு சார், மண்டை சுடு சார். அந்த நோட்புக் சரக்கன் கொடுத்துக்கனா படக்கம் கழுத்து போட்டு படக்கம் கழுப்பிடு.
0: டேய் யாரை பார்த்து மண்டை சுடுங்கற?
3: அவரு பேர் மண்டை சுடு கிடையாதாடா.
6: அப்படியா?
4: சொல்லினாக்ர மாமா டென்ஷன் பண்ணிக்கிறீங்க.
6: அடி உங்க கோக்கு பிறந்த கோக்கு.
3: ஏய் உட்காரடா.
6: குடிச்சு பாக்கெட்ல போடுங்கறே.
0: கோளாறு பண்ணாத. நான் கோக்கு மாக்கானவன்.
3: குளிக்கு
6: போட்ட சீட்டு கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்ம நோட்டு எப்படி தேடுறது?
3: ரெண்டு பேரு நாளை கை என்ன பண்றது? இந்த அள்ள கைகளை தேடுறதுக்கு வாடகை எடுத்துக்கலாமா?
7: பிளீஸ் வாடகைக்கா. நாங்களா உங்ககிட்ட கூலி வாங்கிட்டு நாங்க போய் நோட்டை தருவோம் நினைச்சியா?
3: ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாருக்கா நான் சொன்னது?

0: மங்கள பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகுட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணு.

0: என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா?
1: வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க?
0: தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே.
1: நல்லா நடக்குதுங்களே.
0: எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே.
2: பில்டிங் என்ன படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு?
0: ஹைட் இல்லையேப்பா.
1: நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன்.
0: அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா?
1: சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம்.
0: அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா?
1: பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு, ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தா இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? இந்த வர்றங்க.
3: இந்த வீடு எனக்கு தான்.
4: அப்படியா?
3: இனிமேதான் எனக்கு கல்யாணம்.
4: ரொம்ப சந்தோஷம்.
3: நீங்க யாரு?
4: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கணும் தெரியல.
3: உள்ள போயிருக்காரு. அவரு யாரு?
4: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு.
4: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி.
1: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி, பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரன் கூட பார்க்காம அப்படி
0: யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோச்சிக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும்.
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
4: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கக்கூடாது. போடா.

0: கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னேன்?
1: நம்ம மேட்ச்ல உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர்தான் இங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒன்னு சேர்றதுக்கு இதான் கடைசி வழி. போடுங்க, ஆடுங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டு.
1: இங்க அடிக்கடிங்க, அங்க போயிடுங்க.
0: அந்த பானை வா. இப்ப ஊத்துங்களா? பக்கோடா கேக்குறான்.

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க. அவர்
0: பயப்படாதீங்க, ஒன்னும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுதா.
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும்போது என் நடக்கிற
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போயிட்டா ஆனமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: இதான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
2: என்னடா?
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன்.
2: தெரியும் போடாடே.

0: மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது நீங்க கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். 50 வயதுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயதுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க பேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால எடுத்த முடிவு பண்ணிட்டோம்.
1: ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும்.
2: ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா?
3: ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க?
2: இல்ல போற போக்க பார்த்தா வாரக்கணக்கில் திறக்க மாட்டானு போல் இருக்குது.
3: வாரக்கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
2: எது மாச கணக்கு இல்லையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா? நான் வீட்லயே இருந்து போறேன், என்ன
3: விடு. பாரு, கம்பெனி தொடக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது.
4: நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான்.
2: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான்.

0: இங்க இரு.
1: ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாங்கிக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பெனில குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
0: மிஸ்டர், என்ன இங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டம் இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க
2: சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னாரு
3: சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது.
4: நான் ஏன் பட்னியா இருக்கணும்? நாலு வேளையும் சாப்பிட்டு போறேன்.
3: ஆ வா ஐயா, வாங்க.
1: விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. ஏப்பா, கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய், சாப்பிடுறாங்க போ.
0: அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன?
1: அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி நண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க கூடா. ஹலோ, நல்லா கேளுங்க. பொறியாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிக்கு வயிறு சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது.
3: அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ,
1: இத போடா. ஏய் மைக், ஏய் புரியுது பண்ண ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமய கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நான் தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது.
4: அம்மா, எனக்கு வேண்டாம்.
3: இவன இருடா வர்றேன். டேய், நான் ஒரு தலையா, நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் செய்வோம். அத கேக்கிறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமய கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடே கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அத விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு.
1: தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பு உடைகிறட?
3: அப்ப கண்டிப்பா வந்து சாப்பிடாத.

0: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலையில்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளோன்னு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்களா?
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்களா? கையை நீட்டு கூப்பிடுற, ஓம் படத்துக்கே வர்றேன். ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்கார்.
2: ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு எவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
2: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
4: படம் பாக்க வந்தீங்களா?
2: இல்ல, ஃபைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன்.
4: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னையா, வேலை இல்லாதான் நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான்.
4: கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு
2: கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்காக போடுது.
4: கிழிஞ்சது போ, அதான் இந்த நாத்தம் ஆறுது.
2: ஆமா, இங்க மட்டும் சந்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா?
4: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா இல்லையா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தான உள்ள வந்தேன்.
4: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
5: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே.

0: பாட்டிங்க பாத்தியா, இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி.
1: என்ன ஸ்கிப்பிங் கிப்பிங்? அப்பன் மனு ஜண்டை ஒடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா
1: உடமாட்டேங்குது
0: பாட்டி. அதனா அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா, அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும் போ.
0: என்ன டாடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க?
3: இளாய், நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. போடா.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அட நீ சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
2: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரியும் சாந்தம் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படா பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
4: தெய்வகுத்தம்னா பள்ளிக்கூடத்தை இடிச்சு
1: சாமி? பள்ளிக்கூடத்தை இடிக்கிறேன்னு சொல்றிய, நீ நல்லா இருப்பே.
0: டென்ஷன் ஆகாத, அடங்கு அடங்கு. இதுக்கு நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு?
3: என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஏன் டாடி?
3: பரம்பரை பரம்பரையா நாம வச்சிருந்த சொம்பு காணாம போயிடுச்சு. சொம்பு இல்லாம எந்த நாட்டாமையும் தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன்,
3: சாத்தப்பன் தான்
0: ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.